தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தி ததல தஜனு ததலு தத்தினி ததினி.